0: கலைஞன் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் ஜானகி அம்மா பாடிய பாடல் கேட்டும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 6:14 ஆகியிருக்கு. வாழ்த்து சொல்றதுக்கு முதல்ல நேற்று என்ன இவ்வளோ ஈஸியா கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னு நக்கலா கொஞ்சம் குட்டீஸ் என்ன பாத்தீங்க இல்லையா? ஓகே, என்னுடைய ஈகோவை நீங்க டச் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, காலையிலேயே கொஞ்சம் குழம்பி போய் தான் இருப்பீங்க, ஆனா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாகிறதுக்கான கேள்வி. ஒரு கம்பி பாத்தீங்கன்னா அதோட நீளம் 21 மீட்டர்களாக இருக்குது. அந்த கம்பிய 3 துண்டுகளாக வெட்டுறாங்க. அந்த 3 துண்டுகள்ல 2 துண்டுகள் ஒன்றுக்கொன்று சமனானவை. மற்ற துண்டின் நீளம் 9 மீட்டர்கள். அப்போ சம அளவுடைய துண்டுகளில் ஒரு கம்பி துண்டின் நீளம் யாது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. 21 மீட்டர்ல ஒரு கம்பி இருக்கு. அந்த கம்பிய 3 துண்டுகளாக வெட்டுறாங்க. அதுல ஒரு துண்டோட நீளம் 9 மீட்டர்கள்னு சொன்னா சம அளவுடைய துண்டுகளில் ஒரு துண்டின் நீளம் என்ன அப்படிங்கறத கரெக்டா எனக்கு கல்குலேட் பண்ணி 0700-283-854 அப்படிங்கிற சக்தியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. தரணியாகலையைச் சேர்ந்த திருமதி அமரஸ்ரீ மனோரஞ்சனி தம்பதியினுடைய செல்வ புதல்வியான தீக்ஷனா இன்று தன்னுடைய 10வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அம்மா, ஐயா, தம்பி சுகித், ஆரவ், தங்கையான லஹர்வி, அக்காமார்களோடு சேர்ந்து எல்லா உறவுகளுமே வாழ்த்துவதாக சொல்லியிருக்காங்க. தீக்ஷனாவுக்கு சந்தோஷமான வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவிக்கிறோம். இதே மாதிரி தொடர்ந்தும் உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கு நீங்க சந்தோஷமாக நினைந்து கொள்ளுங்க. வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு நேரம் 6:16.
1: மாறாத அதிவேகத்துடன் SLT மொபைல் ஃபைபர் அன்லிமிடெட் பேக்கேஜ்கள், அன்லிமிடெட் டேட்டா மற்றும் வாய்ஸ் பேக்கேஜ்கள் மாதந்தம் ₹5,900 தொடக்கம். சிறப்பான அன்லிமிடெட் மாற்றத்தை அனுபவியுங்கள் SLT மொபைல் ஃபைபர்.
2: நாங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். பஸ் ஸ்டாண்ட், ஹாஸ்பிட்டல், ரோட்ஸ், பப்ளிக் டாய்லெட், பீச், பார்க், இந்த மாதிரியான பொது சொத்துக்களை சேதப்படுத்தாம பாதுகாப்போம். ஞாபகப்படுத்துவது வணக்கம் தாயகம்.